சீதம் சுஃபிகண்டனி ngiss ko xamne jinne daf ko sak bena batu jalal bi di batu allah mun bi bind harfam ya ci sagal bu bla lena ngal lak ci xiya fonal ko ko jinne sant yalla mën na ko sabara.